நந்தனார் படத்திற்காக எம்எம் தந்தபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேனிசை நிகழ்ச்சியின் துவக்கமாக கலைநிறை கணபதி என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் MS சுப்புலட்சுமி.

வாழ்வது நானல்ல என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் பி. வசந்தா.

ஒளித்த பாடலை பாடியவர் சுகா ரகுநந்தன். ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனி சை பக்தி பாடல்கள்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான். இன்னைக்கு கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இசிஐ நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு

0: ஈரோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சியானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சிக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சியை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வனவிலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல்
2: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா ரிச்சா ஜா. அத வார்த்தாக. நிர்வாச்சனாயோகேன பஷ்சிம வங்காளஸ்ய ஃபால்டா விதானசபா க்ஷேத்ரே சஹாயக மததான கேந்திராணி சமேத்ய சர்வேஷு பஞ்சாஷீத்யதிக த்விசத மததான கேந்திரேஷு புனர்மதானாய ஆதேசः பிரதத்தः. ஆயோகேன உக்தம் யத் புதவாசரே ஃபால்டா விதானசபா க்ஷேத்ரே ப்ரிஹத் சங்க்யாயாம் மததான கேந்திரேஷு மததானாவதௌ நைர்வாச்சனிகாபராதः லோகதாந்திரிக ப்ரக்ரியாயாம் விக்னதா ச ஜாதா. அஸ்ய மாசஸ்ய ஏகவிம்சதி தினாங்கே சர்வேஷு மததான கேந்திரேஷு ப்ராதः 7 வாதனாதாரப்ய சாயம் 6 வாதனம் யாவத் நூதன மததானம் பவிஷ்யதி. மதகணனா மே மாசஸ்ய 24 தினாங்கே பவிஷ்யதி. பசிம வங்காலே தட்சிண சத்துர்விம்சதி

0: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

நேர்களின் 1.1 FM கோல்டில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். இன்று காலை 7:25 திரையிசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியஞ்சல், 8:30 திரைகானம் கேட்கலாம், 9:00 இசை பெட்டகம், வைக்கல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா,

0: எல்லாம் பல்லடம் ஆர் ரவி அவர்கள் மடத்தங்கம். இரவு 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நெல்லையப்பன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 7:50 8:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 அகில பாரத சித்திரம் ஹிந்தியில். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். இதுவரை 100.1 FM கோல்டில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
2: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
2: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
2: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
3: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நீங்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். 100.1 FM கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கிலும் தமிழிலும் செய்தி அறிக்கை.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நீங்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். 100.1 FM கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கிலும் தமிழிலும் செய்தி அறிக்கை.

0: கிலோவுக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாத் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறுவாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறுவாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறுவாக்குப்பதிவு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. மாணவர்களின் வசதிக்காக

0: அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் இனிய திரை இசை பாடல். ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒலிக்கிறது

0: செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் இனிய திரை இசை பாடல். ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் குரலில் ஒலிக்கிறது

0: திரை இசை கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:30 திரை கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். 100.1 FM கோல்டல். FM கோல்டல் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரே.

0: தண்டவாளங்களில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க கடந்த நிதியாண்டில் சென்னை ரயில்வே கோட்டத்துக்குள் உட்பட்ட 12 கடவு பாதை கதவுகள் அகற்றப்பட்டு மாற்றுப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை கோட்டம் ரயில்வே சார்பில் நேற்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நேரிலே மத்திய அரசு அல்லது ரிசர்வ் வங்கியின் முன் அனுமதி இல்லாமல் காப்பீட்டுத்துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை முதலீட்டாளர்கள் மேற்கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கடந்து வெப்பநிலை பதிவானது. இதனிடையே மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை இடம்பெற்றது நாளேடுகளில் இன்று.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்போதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும்.
0: நீங்களே நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்த இடம் பெறுகிறது வாத்தி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.
2: போகும் இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்போதான் பசுமையே இல்லை
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும்.
0: நீங்களே நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்த இடம் பெறுகிறது வாத்தி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: அறித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தனது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதில் பல வளரும் இசை கலைஞர்களுக்கு கச்சேரி செய்ய உதவியுள்ளார். இவர் பல பாடல்களை எழுதி இசையமைத்து பாடினார் என்பது இவரது சிறப்பு. இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: தொடக்கமாக மகாகணபதி கனடா ராகத்தில் கவி குஞ்சரதாசர் இயற்றியது. ரூபகதாளம்

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்கள் 1934 பிறந்தார். சங்கீதத்தில் சிறுவயது முதற்கொண்டே ஈடுபாடு கொண்ட இவர் முதலில் தண்டபாணி தேசிகரிடம் முறையாக இசை பயின்றார். பின்னர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பல கீர்த்தனைகளை மனனம் செய்த இவர் பல கச்சேரிகளை நாடு முழுவதும் நிகழ்த்தினார். பல மாணாக்கர்களுக்கு முறையான கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்தார். சென்னை அகில இந்திய வானொலியில் இசைப்பிரிவில் பணியாற்றி பல அரிய நிகழ்ச்சிகளை தயார்

0: இனி சேவிக்க வேணும் ஐயா. ஆந்தோளிக்கார ராகத்தில் முத்துத்தாண்டவர் பாடல் ஆதி தாளம்.
1: தரீனா

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாசரதி, தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்டோம். கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களின் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இசையின் சுவாசத்தில் இமைகள் மூடிய பயணத்தில் செல்வோம். 100.1 FM கோல்டு வழங்கவிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது காதல் சுகமானது திரைப்படத்தில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்து இடம்பெறுகிறது. டும் டும் டும் திரைப்படத்தில் ஹரிஹரன் சாதனா சர்கம் ராமநாதன் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: பத்து மணி 42 நிமிடம். நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலி 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த இடம் பெறுகிறது தீனா படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது பல்ராம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ரன்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். துவக்கமாக ஒலிக்கிறது தளபதி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: கிரகமசிந்தெஞ்ச கூடஸ்தம் மசலம் குருவம் சன்னியம் ஏந்திய கிராமம் சர்வத்ர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதை தேரத்தாக க்ளேஷோதிகரஸ்தேஷாம் அவ்யத்தாசத்தேதஷாம் அவ்யத்தாயி கதிர்துர்க்கம் தேகவத் பிரவாப்யதே ஏது சர்வாணி கர்மாணி மை சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்ரத்ரா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேஷித சேதஷாம் மையேவ மன ஆதஸ்வ மை தீம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ அத சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாஷ யோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சயா.
1: இப்படு சுமதி சதகம் நுண்டி பத்யாலு செப்படானிக்கி சிவரஞ்சனி வஸ்தோந்தி.
2: உபகாரிக்கு நுபகாரமோ விபரீதமு காது சேய விவரிம்பங்கா அபகாரிக்கு நுபகாரமோ நபமென்னக சேயுவாடு நேர்பரி சுமதி. எப்புடு சம்பத கல்கின நப்புடு பந்துவுலு வத்து ரதி அட்லன்ன தெப்பலுகா செருவு நின்றின கப்பலு பதிவேலு சேரு கதரா சுமதி. ஏறக்குமே கசுகாயலு தூரக்குமே பந்து ஜலுன தோஷம் சும்மி பாறக்குமே ரணமன்றுன மீறக்குமே குருநாட்ய மேதினி சுமதி. ஸ்ரீராமுடு தயச்சேத்தனு.

ஆவல் தப்பெனும் மூச்ச வச்சே தனு உண்டசன் ஸ்ரமம் பையடின் நீவே தப்ப இத்பரம்பெருக மன்னிம் பந்தகுன் தீனு நின் ராவே ஈஸ்வர காவவே வரத சம்ரக்ஷிம்பு பத்ராத்மகா அல வைகுண்ட புரம்புலோ நக

சங்க சக்கர பத்ம விலாசு கண்ட கௌஸ்துப மணி காந்தி பாசு கமனிய கட்டிசூத்ர கங்கண கேயூரு ஸ்ரீவத்சலாஞ்சனாஞ்சித விஹாரு உருகுண்ட

பண்டி சூடு தந்த நானதான், ஹம்சலாக வம்சதாரேகிசே பரவல்லி சூடு தந்த நானதான். பயிர் காலி நம்ம நட்டு ஸ்வாகதம் எஸ்குந்திரோ, ஸ்வாகதம் எஸ்குந்திரோ. பல்ல கல்லி நினைச்சேரி ஹாரதி படுக்குந்திரோ, ஹாரதி படுக்குந்திரோ. லீனு நூறு பூல சூடலு புலகரிஞ்சி பாட்டு பாடரு. கல்லு கல்லு கல்லு கல்லு ஜோடட்ல பண்டி சூடு தந்த நானதான், ஹம்சலாக வம்சதாரேகிசே பரவல்லு சூடு தந்த நானதான். கோதாவரி என்கிலாக பக்க பக்க வாழிரோ.

சந்த ஜனோல கல்ல சந்த ஜனோல கல்ல சந்த ஜனோல கல்ல சந்த ஜனோல கல்ல சம்மதியுண்டே காணி இந்த

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டில் குரள் அமுதம் கேட்கலாம்.

0: ஒரு பொருளை தாங்குவது போல தாங்கி சம்மட்டியால் அடிக்கும் போது அதற்கும் இடம் கொடுத்து நொறுங்க வைக்கும் கொல்லர் பட்டறை போன்றது. நண்பர் போல நடித்து நேரம் வாய்க்கும் போது கெடுதல் செய்ய நினைக்கும் தீயவரின் நட்பு. குறள் எண் 821 அதிகாரம் கூடா நட்பு.
1: சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு.
0: ஒரு பொருளை தாங்குவது போல தாங்கி சம்மட்டியால் அடிக்கும் போது அதற்கும் இடம் கொடுத்து நொறுங்க வைக்கும் கொல்லர் பட்டறை போன்றது. நண்பர் போல நடித்து நேரம் வாய்க்கும் போது கெடுதல் செய்ய நினைக்கும் தீயவரின் நட்பு. குறள் எண் 821 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி 100.1 FM கோல்டில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். நிகழ்ச்சி நிரலில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், ஆம்பூர் பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசையில் மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். பல்லடம் ஆர் ரவி அவர்கள் மிருதங்கம். 7:20 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நெல்லையப்பன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 7:50 8:10 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 அகில பாரத சித்திரம் இந்தியில். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
0: நேகலினி 100.1 எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைகானம். முதலில் ஒலிக்கிறது பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: நேரம் 12:16. நேயர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் எல்லாரீஸ்வரி பாடியுள்ள பாடல், வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாடு.
1: கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
2: இன்றைய பாட்காஸ்ட் வரை
1: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
2: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90th ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
1: கேளுங்கள்.

0: கொண்டாடுங்கள்.
1: நேர்களே, திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். ஒன்று எஃப்எம் கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கிலும் தமிழிலும் செய்தி அறிக்கை.

0: 7:30 జరిగే మరొక మ్యాచ్లో గుజరాత్ టైటాన్స్, పంజాబ్ కింగ్స్ జట్లు పోటీ పడతాయి. కాగా నిన్న చెన్నైలోని ఎంఏ చిదంబరం స్టేడియంలో జరిగిన మ్యాచ్లో చెన్నై సూపర్ కింగ్స్ ముంబై ఇండియన్స్ పై 8 వికెట్ల తేడాతో విజయం సాధించింది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. స్వయం సమృద్ది భారత్, వికసిత్ భారత్ వంటి దీర్ఘకాలిక లక్ష్యాల సాధనలో స్వయం సమృద్ది పంచాయతీల పాత్ర అత్యంత కీలకమని కేంద్ర పంచాయతీరాజ్ శాఖ కార్యదర్శి వివేక్ భరద్వాజ్ అన్నారు. పశ్చిమ బెంగాల్లోని దక్షిణ 24 పరగణాల జిల్లాలో 285 పోలింగ్ కేంద్రాల్లో ఈ నెల 21వ తేదీన మళ్లీ పోలింగ్ నిర్వహించనున్నారు. విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ జమైకా, సురినామ్, ట్రినిడాడ్, టొబాగో దేశాల అధికారిక పర్యటనలో భాగంగా ఈ ఉదయం కింగ్స్టన్ కు చేరుకున్నారు. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి ప్రాంతీయ వార్తల్లో కలుద్దాం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில் அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற

0: 34 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின்போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5,000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணி

0: 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிஷாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருக்கும் தமிழ் அழகன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் சங்கர் கணேஷ். பாடியுள்ளவர்கள் ஏ வி ரமணன், உமா ரமணன் ஆகியோர்.

மெல்லிசையில் அடுத்து லதா ராஜு பாடியுள்ள பாடலுக்கு இசை அமைத்துள்ளவர் எல் கிருஷ்ணன், இயற்றியவர் மா பழ பாண்டுரங்கன்.

0: maritime navigation. Baghei called on the international community, UN member states and the UN Secretary General to firmly reject any normalization of such blatant violations of international law. Trump had bragged that the US Navy acted like pirates in its blockade of Iranian ports. Trump at an event in Florida said they took over the ship, the cargo, the oil, and it was very profitable business. Amid the ongoing West Asia conflict, OPEC plus countries have agreed in principle to raise oil output targets in June. Reports say the seven OPEC plus countries have agreed to raise oil output targets by about 1,80,000 barrels per day next month. This will be the third consecutive monthly increase amid geopolitical crisis and the departure of the United Arab Emirates UAE from the group. With the UAE leaving, OPEC plus includes 21 members, including Iran. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டல் இசை மலர். இன்றைய இசை மலர் நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், ஆம்பூர் பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீ கணேஷாச்சரணம் திலங் ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நிறம் 1:38. இசைமல நிகழ்ச்சியில் அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அனுத்தமா முரளி அவர்கள் வயலின், ஆம்பூர் பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ராரா ராஜீவலோச்சனா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 3:02. திரைகாணம் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே. திரைகாணத்தில் தொடர்ந்து மீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல் கேட்கலாம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

வான்மதி திரைப்படத்தின் பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. அடுத்த ஒலிக்கு இருக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

பிரச்சனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். திரைக்காலத்தில் நிறைவாக தினந்தோறும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷெனாய் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: கட்டணம் சுயம் நிதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். மறுபடியும் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர் எஸ் ஜானகி.

அரங்கி இசை நிகழ்ச்சியில் மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்லடம் ஆர் ரவி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ காந்தி மதீம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹேமாவதி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் நினைவிற்கு, நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

இனி இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் காலை 10:05 முதல் பிற்பகல் 1:45 வரை ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹர்ட்ஸிலும், காலை 9:05 முதல் பிற்பகல் 1:45 வரை 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெற கேட்கலாம். நேர்களை 100.1 FM கோல்டில் காலை 8:30, 9:10, 10:10, 11:10, பிற்பகல் 12:10, 1:10, 2:30, மாலை 7:10, இரவு 9:15 ஆகிய நேரங்களில் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம், புதுச்சேரி

ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து இந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நூறு புள்ளி ஒன்று மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டின் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், குலாம் அலி அவர்கள் வழங்கியுள்ள கஜல், கிஷன் மகாராஜ் அவர்களின் தப்லா இசை, அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், ஜி கே ரகுராமன் குழுவினரின் நாகேஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 12:00 திரை கானம். மூன்று மணிக்கு மதுரம் மதுரம் இ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை டி ராகவராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிஹரன் நாராயணன் அவர்களின் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்த திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், டிஜிட்டல் டிடாக்ஸ் பி எஸ் ஸ்ரீலக்ஷ்மி வழங்கும் உரை, த ரூட்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டு கியாரா பிரசன்னா வழங்கும் உரை, பேஜஸ் டு த பிக்சல் நியூ எரா ஆஃப் ரீடிங் உரை வழங்குபவர் அன்ஷிகா பாண்டே, 8:10 திரைகானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை நேர்கள் கேட்டது இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

0: உல்லாசம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: அம்மா, தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
0: திரையிசையில் நிறைவாக லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் நெல்லியஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சக புனித திரிபாடி. ஆதோ முக்கிய வார்த்தாஹ. சதுர்ணாம் ராஜ்யானாம் ஏகஸ்ய கேந்திரசாசித பிரதேசஸ்ய ச நைர்வாசனிக மதகணனாயை மஞ்சஹ சஜ்ஜஹ அஸ்தி. நிர்வாச்சனாயோகேன பஷ்சிம் பங்காலஸ்ய ஃபால்டா விதானசபா க்ஷேத்ரஸ்ய சர்வேஷு பஞ்சாஷீத்யதிக த்விஷத மததான கேந்திரேஷு புனஹ மததானஸ்ய ஆதேஷோ பிரதத்தஹ. மததானம் அஸ்மின் மாசே ஏகவிம்சதி தினாங்கே பவிஷ்யதி. தில்யாஹ விவேக விஹார க்ஷேத்ரே மஹதி அக்னி பிரகோபே நவஜனாஹ மிருதாஹ. வர்த்தமானஸ்ய பஷ்சிம ஏசியா துவந்தஸ்ய மத்யே அக்ரிமே மாசே தைல உத்பாதனஸ்ய லக்ஷ்யாணி வர்தயிதும் ஓபேக் பிளஸ் தேசாஹ சைத்தாந்திக ரூபேண சம்மதாஹ ஜாதாஹ. அத்ய சம்பூர்ணே விஸ்வஸ்மின் விஸ்வ பத்திரகாரிதா ஸ்வாதந்திர திவஸஹ ஆசரியதே. அபி ச ஐபிஎல் கிரிக்கெட் க்ரீடாயாம் அத்ய குஜராத் டைட்டன்ஸ் தலம் பஞ்சாப் கிங்ஸ்

சம்முகீகரிஷ்யதி. அத வார்த்தாஹ விஸ்தரேண. பஷ்சிம் வங்காள, அசம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி விதானசபா நிர்வாச்சனானாம் மதகணனா ஸ்வஹ பிராதஹ அஷ்டவாதனாத் சமாரப்ஸ்யதே. நிர்வாச்சனாயோகேன ஏததர்த்தம் சர்வாஹ சஜ்ஜதாஹ க்ருதாஹ. அசமஸ்ய ஷட்விம்சத்யதிகைகசதம் ஆசனேஷு கேரளம் ராஜ்யஸ்ய சத்வாரிம்சததிகைகசத ஆசனானாம் புதுச்சேரி கேந்திரசாசித பிரதேசஸ்ய த்ரிம்சதாசனேஷு ச அப்ரேல மாசஸ்ய நவ தினாங்கே மததானம் அபவத். எவமேவ தமிழ்நாடோ சதுஸ்த்ரிம்ஷத் அதிக த்விஷதாசனேஷு சஹைவ பஷ்சிம் வங்காலே ச பிரதமச்சரணாய த்விபஞ்சாசததிகைகசதமாசனேஷு ச அப்ரேல மாசஸ்ய த்ரயோவிம்சதி தினாங்கே மததானம் அஜாயத். பஷ்சிம் வங்காலே மததானம் சுரக்ஷயா திருட பிரபந்தேஷு சப்தசப்ததி மதகணனா கேந்திரேஷு சம்பத்ஸ்யதே. ஆயோகேன மதகணனா கேந்திராணாம் பரிதஹ சாந்தி வ்யவஸ்தாயாஹ சுசாரு சஞ்சாலனாய வ்யாபக பிரபந்தாஹ க்ருதாஹ. அபரத்ர அசம் ராஜ்ய விதானசபாயாஹ ஷட்விம்சத்யதிகைகசதம் ஆசனானாம் க்ருதே பஞ்சத்ரிம்சத் ஜனபதானாம் சத்வாரிம்சத் கேந்திரேஷு திருட சுரக்ஷா வ்யவஸ்தாயாம் மதகணனா பவிஷ்யதி. ராஜ்ய அப்ரேல மாசஸ்ய நவம தினாங்கே பிராயஹ ஷடாஷீதி பிரதிஷதம் மததானம் அபவத். புதுச்சேரி விதானசபா நிர்வாச்சனஸ்ய மதகணனாயை சுரக்ஷாயாஹ பரியவேக்ஷணஸ்ய ச சுத்ருடாஹ பிரபந்தாஹ க்ருதாஹ. புதுச்சேரி ராஜ்யஸ்ய முக்கிய நிர்வாச்சனாதிகாரி பி ஜவாஹர ஆகாஷவாணியை விஜ்ஞாபிதவான் யத் புதுச்சேரி க்ஷேத்ரஸ்ய சர்வேஷாம் த்ரிம்சத் விதானசபாசனானாம் மதகணனா கரைக்கலயனம் மாஹே நகரேஷு சம்பத்ஸ்யதே. பஷ்சிம் வங்காளஸ்ய தக்ஷிண சௌபிஸ் பரகனா ஜனபதஸ்ய ஃபால்டா விதானசபா க்ஷேத்ரஸ்ய சர்வேஷு பஞ்சாசீத்யதிக த்விஷதம் மததான கேந்திரேஷு மை மாசஸ்ய ஏகவிம்சதி தினாங்கே புனர் மததானம் பவிஷ்யதி. மதகணனா மை மாசஸ்ய சதுர்விம்சதி தினாங்கே சம்பத்ஸ்யதே. நிர்வாச்சனாயோகேன விஜ்ஞாபிதம் யத் அப்ரேல மாசஸ்ய ஏகோனத்ரிம்சத் தினாங்கே சம்பன்னாயாம் மததான பிரக்ரியாயாம் லோகதாந்திரிக பிரக்ரியாயாஹ வ்யாபக உல்லங்கனமாலக்ஷ்ய ஏஷ நிர்ணய ஸ்வீகிருதஹ. பர்யவேக்ஷகைஹ தாவத் எலக்ட்ரானிக் வோட்டிங் யந்த்ரைஹ சஹ சங்கேதபங்கஹ மததாத்ரிப்ய பய பிரதர்சனம் ததா மததான நியமானாம் உல்லங்கனம் இத்யாதீனாம் கபீர த்ருடினாம் சூச்சனா பிரதத்தா. பஹுஷு கேந்திரேஷு இவிஎம் யந்திராணாம் பிஞ்சோபரி கிருஷ்ணப்பட்டிகாஹ யோஜிதாஹ ஆசன். அனதிகிருத வ்யக்தினாம் மததான கேந்திரேஷு பிரவேசஹ ததா ச அன்ய ஜனைஹ மததான கரணம் இத்யாதீனாம் கடனானாம் அபி புஷ்டிஹ க்ருதாஹ. தில்லியாஹ விவேக விஹார க்ஷேத்ரே அத்ய பிராதஹ சதுர்தலாத்மகே பவனே பீஷணாக்னிகாண்டே நவஜனாஹ மிருத்யுமுபகதாஹ. கட்டனாயாஹ சூச்சனாம் பிராப்யைவ சதுர்தச தமகல வாஹனானி கட்டனாஸ்தலம் பிரதி பிரேஷிதானி. அக்னிசமனாதிகாரிணஹ முகேசவர்மணஹ வக்தவ்யானுசாரம் பிராதஹ பஞ்சவிம்சதி நிமேஷாதிக ஷட்வாதன பர்யந்தம் அக்னௌ பூர்ணதயா நியந்திரணம் ஜாதம். தில்லியாஹ உபராஜ்யபாலஹ தரண்ஜீத சிங்ஹ சந்தோ ஏவம் முக்கியமந்திரி ரேகா குப்தா இத்யேதௌ கட்டனாமாலக்ஷ்ய கபீரம் சோகம் பிரகடிதவந்தௌ. உபராஜ்யபாலேன சாமாஜிக சஞ்சாலிய மாத்யமேஷு மிருதானாம் பரிவாராய ஸ்வகீயாஹ சம்வேதனாஹ பிரகடீகிருதாஹ. முக்கியமந்திரிணா ப்ரோக்தம் யத் தில்லி சர்வகாரஹ விபத்காலேஸ்மின் பிரபாவித பரிவாரைஹ சஹ வர்ததே. சஹைவ சம்பூர்ணஸ்திதேஹ நிரந்தரம் பர்யவேக்ஷணம் ஜாயமானமஸ்தி. பிரியாஹ ஸ்ரோதாரஹ சம்ஸ்கிருத வார்த்தாயாஹ சம்ஸ்கரணமிதம் இதானீம் ஆகாஷவாணீதஹ ப்ரசாரியதே. சமமேவ அயம் கார்யக்ரமஹ ஆகாஷவாண்யாஹ அந்தர்ஜாலபட்டலே www.newsonair.gov.in இத்யத்ர அத நியூஸ் ஆன் ஏஐஆர் சலதூரபாஷீய தந்திராம்சே அபி உபலப்தோ பவிஷ்யதி. பசிமேஷியா க்ஷேத்ரே ஜாயமானஸ்ய சங்கர்ஷஸ்ய மத்யே ஓபேக் ப்ளஸ் தேசைஹ ஜூன் மாசே தைலோத்பாதனஸ்ய லக்ஷ்யம் வர்தயிதும் சைத்தாந்திக ரூபேண சஹமதிஹ ப்ரகடிதா. பிரதிவேதனானுசாரம் சப்த ஓபேக் ப்ளஸ் தேசாஹ ஆகாமி மாசே தைலோத்பாதனஸ்ய லக்ஷ்யம் பிரதிதினம் பிராயஹ அஷ்டாசீதி சஹஸ்ராதிகைக லக்ஷ்யம்

0: The entire process will be conducted in a transparent manner under the supervision of observers appointed by the Election Commission. In Keralam, senior officials reviewed the preparations at all 140 counting centres in the state. The government today said that it is taking all measures to ensure energy supply, maritime operations and support to Indian nationals amidst the evolving situation in West Asia. The Ministry of Petroleum and Natural Gas has said enforcement actions continue across this country to curb hoarding and black marketing of LPG. The government further informed that a Marshall Islands flagged LPG carrier, MT Sarvashakti, carrying 46,313 metric tons of LPG, has safely crossed the Strait of Hormuz yesterday. The vessel is expected to arrive at Visakhapatnam on the 13th of this month. The UAE General Civil Aviation Authority yesterday announced full resumption of normal air navigation operations within UAE airspace and the lifting of temporary precautionary measures. Indian and UAE carriers are operating flights from UAE to various destinations in India. An Indian space startup, GalaxEye, today successfully launched world's first OptoSAR satellite, Mission Drishti, aboard SpaceX's Falcon 9 rocket from California in United States. Weighing 190 kilograms, it is India's largest privately developed Earth observation satellite. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite by Bengaluru-based space startup GalaxEye. Nine people were killed in a massive fire that broke out in a four-story building at Vivek Vihar of Shahadra in Delhi this morning. The blaze, believed to have been triggered by an air conditioner blast, spread rapidly through the upper floors, trapping residents as smoke filled the structure. 14 fire tenders were rushed to the spot, who brought the blaze under control. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the fire incident. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Sunrisers Hyderabad by 7 wickets at Rajiv Gandhi International Stadium in Hyderabad. Chasing the target of 166 runs set by Hyderabad, Kolkata made 169, losing 3 wickets in 18.2 overs. Earlier, winning the toss and opting to bat first, hosts were all out for 165 in 19 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி திரு டி நெல்லையப்பன் அவர்கள் பங்குபெறும். நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
4: என்னுடைய பேர் தான நெல்லையப்பன். மதுரை லா ஃபார் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹை ஸ்கூல்ல SLC வரைக்கும் படிச்சேன், பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 15/6/1964 தேவகோட்டையில் ஜாயின் பண்ணேன். அப்ப அந்த தேவகோட்டை ஒரே சர்க்கிளா இருந்தது, மதுரை சர்க்கிளாவே. என்னுடைய ஃபாதர் வந்து மெஜரா கோட்ஸ்ல வேலை பார்த்தார், எலக்ட்ரிஷியனா இருந்தார். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு USA ல இருக்கு.
3: சரிங்க சார்.
4: என்னுடைய கூட பிறந்தவங்க மூணு பேர், நானு, என்னுடைய பிரதர் மூத்தவர், என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க. அவங்க இப்ப பசுமண்ணங்கர்ல இருக்காங்க.
3: ரொம்ப நல்லதுங்க சார். சார், நீங்க முத முத வந்து படிச்சு முடிச்சோம்னா தேவக்கோட்டையில வந்து மின்சார வாரியத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க, அந்த முதல் நாள் அனுபவம்? ஏன்னா இவ்வளவு நாளுமே வந்து ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். முதல் முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு வேலையில சேர்ந்த அந்த முதல் நாள் அனுபவம் ஞாபகம் இருக்காங்க சார்?
4: ஞாபகம். முதல் நாள் அனுபவம், எங்க மாமா ஒருத்தர் இருந்தார்,
3: முக்கியமான ஒரு விஷயம் உங்க திருமணம்.
4: திருமணம் வந்து 10/6/1971
3: திருமணம்
4: நடந்தது.
3: எங்க சார்? உங்க மனைவியும்
4: மதுரை.

0: சரிங்க சார். இப்ப நீங்க தேவக்கோட்டையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அடுத்த கட்டமா வந்து உங்களுடைய வேலையினுடைய அடுத்த நகர்வுகள், அதாவது உங்களுக்கு கிடைத்த அந்த ப்ரமோஷன் இல்ல டிரான்ஸ்பர், பணியிட மாற்றம், அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க சார்.
1: அதாவது 29/12/67 மூணு வருஷம் அங்க இருந்தேன். 29/12/67 அங்க இருந்து ரிலீவ் ஆகி,
0: அதாவது தேவக்கோட்டையிலிருந்து
1: ரிலீவ் ஆகி ராம்நாடு சென்ட்ரல் ஆபீஸ்ல கொஞ்ச நாள் பணி முடிஞ்சேன். அப்புறம் அங்கிருந்து 17/2/68 ராம்நாள்ல இருந்து ரிலீவ் ஆகி சின்னமலூர் ஓசிஸ் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டேன்.
0: இப்ப தற்போது தேனி மாவட்டம்
1: சின்னமலூர்.
0: சரிங்க சார். உங்களுடைய இப்ப அரசு ஊழியர் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு வரும்.
1: ஆமா,
0: உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க என்னென்ன ப்ரமோஷன் எல்லாம் சார் வாங்கினீங்க?
1: நாங்க பதவி உயர்வுக்கு வந்து எனக்கு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல மதுரைக்கு வந்த உடனே மதுரையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி பழனிக்கு போனேன். பழனியில இருந்துதான் ப்ரமோட் ஆகி தூத்துக்குடி தர்மல் பவர் ப்ராஜெக்டுக்கு போனேன். தூத்துக்குடி தர்மல் பவர் ப்ராஜெக்ட்ல போய் கேஷியரா இருந்தேன். அங்க

0: அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிலீவ் ஆகி எங்க ஃபாதர் மதர் எல்லாம் ஆழ்வார்குச்சி பக்கத்தில் இருக்க சிவசேலம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்தாங்க. அதனால அங்க போய் செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு கடையநல்லூருக்கு போனோம். கடையநல்லூர் போனோம்னா எங்க ஃபாதர் வந்து 79 இறந்து போயிடுறாரு. இறந்து போறதுனால அங்கிருந்து நான் மறுபடியும் மதுரை வந்து மறுபடியும் சின்னமனூர் போய் சின்னமனூர்ல இருந்து மறுபடியும் மதுரை வந்துட்டு.
1: சரிங்க சார், அதாவது மதுரை, மதுரையில இருந்து சின்னமனூர் போனீங்க, தூத்துக்குடி போனீங்க, கடைசியா மதுரைக்கு வந்துட்டீங்க சார். இதுக்கு இடையில வந்து குடும்பத்தை எப்படி சார் உங்களை நிர்வாகம் பண்ண முடிஞ்சு? அதாவது உங்களுடைய மனைவி குழந்தைகளும் நீங்க சேர்த்து கூட்டி போயிட்டீங்க?
0: கூட்டி போயிருக்கேன். தூத்துக்குடி போனேன், தூத்துக்குடியில கூட்டி போயிட்டேன். தூத்துக்குடியில இருந்து கடையில இருந்து போனேன், கடையில இருந்து கூட்டி போயிட்டேன். கடையில இருந்து சின்னமனூர் போனேன், சின்னமனூர் கூட்டி போயிட்டேன். ஏன்னா இங்க மதுரையில ஆளுங்க இருக்கனால ஒரு வாரம் ஒரு 10 அங்க விட்டுட்டு போயிருது.
1: அவங்க குழந்தை எல்லாமே ஒவ்வொரு ஊர்லயும் படிச்சாங்க,
0: அதுல இருந்து மறுபடியும் அக்கௌண்டா ப்ரமோட் ஆகி மணமரம் போனேன். மணமரம் 5-7-91 சார் மணமரம் போயிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ப்ரமோட் ஆகி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர் கெஸ்ட் ஹெட் போஸ்ட் அங்கேயே ப்ரமோட் ஆகி அங்கே இருந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: 2000 சரிங்க சார். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்டா நீங்க உங்க பணியை தொடங்கி ரிட்டையர்ட் ஆகிறப்ப வந்து
0: அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர்
1: கெசட்டட் போஸ்ட்ல ரிட்டையர்ட் ஆனீங்க. அப்ப உங்க அனுபவத்துல நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க, நிறைய டிரான்ஸ்பர் பாத்துருக்கீங்க.

0: மசத்தாலி பண்டி பச திவா மகா கண்ணக மசூதி பாடு
1: சரிங்க சார், ரிட்டையர்ட் ஆனீங்க, எந்த ஒரு அரசு ஊழியர்னாலும் ரிட்டையர்மெண்ட்ங்கிறது, அதாவது பணி ஓய்வுங்கிறது கண்டிப்பா உண்டு. உங்களுடைய பணி ஓய்வு பெற்ற அந்த தருணம் உங்களுக்கு நினைவுல இருக்கா? அன்னைக்கு நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி
2: நிறைய, அது நம்ம பழகிறத பொறுத்து. அந்த ஒரு கேங்கா சேர்ந்து பார்ட்டி வைப்பாங்க, எல்லா ஆபிசர்ஸும் வந்திருந்தாங்க, சூப்பர் இன்ஜினியர் கூட வந்திருந்தாரு, மதுரை சிவகங்கை சூப்பர் இன்ஜினியர் கூட வந்து எங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருந்தாரு. அக்கௌண்ட்லாம் இருந்து சேர்ந்து பெரிய பார்ட்டியா வச்சோம். செலவு பூரா என்னுடைய செலவு, செலவு ஏத்துக்கிட்டு பார்ட்டியா வச்சோம். பார்ட்டியா வச்சுட்டு அவங்களும் பார்ட்டி தந்தாங்க. பார்ட்டி தந்து சால்வ போத்துனாங்க. எங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து என்னைய வந்து அதுல ஒரு பழக்கம், எங்க வீட்டுல பழக்கம் என்ன பழக்கம்னா, கார்ல அமர்த்தி கொண்டு வந்து வீட்டு வரைக்கும் விடணும். அது ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கூட வந்தார்
1: சார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வேலை பார்த்திருப்பீங்க.
2: 35 வருஷம் சார், 35 வருஷம் 9 மாசம் 16 நாள்.
1: இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்த்திருக்கீங்க. இப்ப வந்து உங்க மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வந்து வீட்டு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு துறையில வந்து நீங்க தலைவரா இருந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணிருக்கீங்க, உங்க சக ஊழியர்க்குன்னு சொன்னீங்க. இப்ப வேலை இன்னொன்னு குடும்பம், குடும்பத்துக்காக வேலை பார்க்கறோம், வேலை நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு ரயில் தண்டவாளத்தின் மாதிரி ரெண்டுமே இணைந்து போனாதான் நல்லா இருக்கும். குடும்பத்தை எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு ஆபீஸ் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? குடும்பத்தோட எப்படி செலவு பண்ணீங்க நீங்க?
2: அதாவது சார், நான் எங்க எனக்கு அப்புறம் அடுத்த சீனியர் வந்து எங்க அக்கௌண்ட்டுக்கு மேல பர்சனல் அசிஸ்டன்ட் டு எஸ்சி சூப்பர் இன்ஜினியர். அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சார் 5 மணிக்கு மேல நான் இருக்க மாட்டேன், காலையில எத்தனை மணிக்கு வர்றதுனால வாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, 5 மணிக்கு மேல இல்லைன்னு சொன்னா நீ 4 மணிக்கே ஃபைல நிப்பாட்டிக்க அப்படின்ட்டு. அதே போலயே 4 மணிக்கு 4:30 ஃபைல நிப்பாட்டிடுவேன். போனத்தானே கூப்பிடுவாங்க ஆளுகளை, அதனால 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சு புறப்படுவேன் சார். நான்
1: 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன்,
2: கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டிலயும் கொஞ்சம் ஃபைல் கொண்டு போவேன். என் மிஸ்ஸஸ் எஸ்எஸ்சி வரைக்கும் பாஸ் பண்ணது, அதனால அதை வச்சு சில டாக்குமெண்ட்ஸ்களை அதாவது மார்ட்டிகேஜ் பண்ணுவாங்க. மார்ட்டிகேஜ் பண்ணும் போது அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை படிக்க சொல்லி நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். அந்த லெவலுக்கு இருந்தது.
1: அதாவது உங்க வீட்டுல கூட வந்து ஆபீஸ் ஃபைல கொண்டு போய் வேலை பார்த்துருக்கீங்க. சரிங்க சார்.

0: சார், இன்னொன்னு உங்களுடைய குடும்பத்தை பத்தி, அதாவது இந்த விஷயத்த ஆபீஸ் முடிச்சுட்டு குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் அவங்க இப்ப என்ன பண்றாங்க, என்ன வேலை பாக்குறாங்க, அதை பத்தி கொஞ்சம்.
1: கல்யாணம் 10/6/1971 நடந்தது சார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து டாக்டர், பொண்ணு வந்து எம்எஸ்சி மேத்ஸ் பாஸ் பண்ணி. அது வந்து எங்க பிறந்ததுன்னா தூத்துக்குடியில பிறந்தது. 1921-1 பிறந்தது. பிறந்து அது வந்து அதுக்கப்புறம் சின்னமனூர் போய் சின்னமனூர்ல இருந்து படிச்சது. ஃபேமிலி அப்படியே கொண்டு வந்து மாதிரி டிவி ஸ்கூல்ல. பையன் வந்து பையனும் பொண்ணும் டிவி ஸ்கூல்ல படிச்சது சார். டிவி ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சாரு. மெடிக்கல் காலேஜுக்கு அப்புறம் எம்எஸ் ஆர்த்தவும் மதுரை மெடிக்கல்ல படிச்சாரு. படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பொண்ணு என்ன பண்ணுச்சு, மதுரையில பிஎஸ்சி மேத்ஸ் காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் அதுல படிச்சது மேத்ஸ். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலேயே எம்எஸ்சி சொல்லி கொடுத்தாங்க. அங்க படிச்சு முடிச்சு இப்போ 2000 அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க.
0: நல்லதுங்க சார். உங்களுடைய வேலை அதே டைம்ல உங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் நல்லா படிச்சு, ஒருத்தவங்க டாக்டரா இருக்காங்க, ஒரு பொண்ணு நல்லபடியா படிக்க வச்சு நீங்க நல்ல ஒரு பேரம்பேத்தியோட நீங்க இருக்கீங்க சார். அடுத்தது ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு 2000 ரிட்டையர்ட் ஆனதா சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய உணவு முறைகள் ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்களா, உடற்பயிற்சி இல்ல நடைப்பயிற்சி நீங்க பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நடைப்பயிற்சி தான் சார் பண்றது. முன்னால வந்து அப்படியே ஒரு சுத்து சுத்தி வந்து உழவர் சந்தை வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துருவேன். இப்ப வந்து கொஞ்சம் நடக்க முடியாதனால வீட்டுக்குள்ளேயே நடை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. வயசாகி போச்சு. அதாவது பசுமன்னர், அதாவது நடராஜ தேட்டர் இருக்கீங்களா, அதுக்கு பின்னால இருந்து புதூர் வரைக்கும் சைக்கிள்ல போவேன். புதூர் சைக்கிள்ல போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவேன்.
0: வேலைக்கு வந்து பழங்காலத்தம் டு புதூர் வரைக்கும் சைக்கிள்ல போயிட்டு
1: சைக்கிள்ல போவேன்.
0: உங்களுடைய உணவு முறைகள் சார்?
1: உணவு முறைகள் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன் சார். இப்போ
0: என்னென்ன
1: சாப்பாடு எப்போதும் போலதான், இட்லி தோசை நேர நேரத்துக்கு, மத்தியானம் சாப்பாடு கரெக்டா 2:30-1:30 சாப்பிட்டுருவேன். காலையில 9:30-10 சாப்பிட்டுருவேன். இப்ப முன்ன மாதிரி நிறைய சாப்பிடுறது இல்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் இப்ப கொஞ்சம் இதா இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல ஜிம்முக்கு போவேன் சார்.
0: ஜிம்முக்கு போவீங்க?
1: ஆமா, ஆரம்ப காலத்துல ஜிம்முக்கு போய் நாங்க ஒரு 2-3 பேர் போவோம். போகும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்றது, இது பண்றது, போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணதுனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சார்.

0: நீ அப்ப எக்ஸசைஸ் பண்ணல தான் இப்ப வரைக்கும் நல்லா கொஞ்சம்
1: நல்ல நடை நல்லா இருக்கீங்க.
2: நல்லா இருக்கு.
0: சரிங்க சார். சார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நபர் அப்படின்னா யார சொல்லு?
2: ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, இளங்கோவன் ஒருத்தர் இருக்காரு, சிக்கந்தர்னு ஒருத்தர் இருக்காரு.
0: இவங்க எல்லாம் உங்க நட்பு வட்டாரங்கள்ல?
2: நட்பு வட்டாரம்.
0: இப்ப வரைக்கும் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க.

0: சார், இப்ப வந்து உங்க டெய்லி லைஃப், இப்ப தினந்தோறும் லைஃப் எப்படி சார்?
1: டெய்லி லைஃப் எப்படின்னா, காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சிடும் சார். 5:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு வீட்டு வேலைகள் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் 6:30 எந்திரிக்கும். அது அதுக்குண்டான வேலையை அடுப்பு விடுப்பு எல்லாம் தொடச்சு கிடச்சி வச்சு இது பண்ணி வச்சிருவேன். வச்சுட்டு அடுத்த நாள் வாஷிங் மிஷின் 4-6 பேர் இருக்கும் சார். 6 பேர் துணி, 6.5-12 துணி வந்துடும். 12 துணி அது போக துண்டு வேட்டி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததுனால அதை போட்டு துவச்சி, அதை போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு வச்சு, அதுக்கப்புறம் அந்த நம்ம அதை காய போட்டு மறுபடியும் எடுத்து மடிச்சு வச்சு எல்லாம் செய்யறது, செய்யற ருட்டீன் கோர்ஸா ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார்.
0: அதை உங்களுடைய வேலைகள் நீங்களே முழுமையா பார்த்துக்கலாம்.
1: ஆமா,
0: சரிங்க சார், நல்லது சார். அடுத்து இன்னொன்னு வந்து, ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் ஒருத்தவங்க இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு வேலை பாக்குறப்ப வந்து காலையில ஆபீஸ் போக நைட் வரைக்கும் வர அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஒரு இயந்திர மயமா ஓடிட்டே இருந்திருக்கும், ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க அவங்க. அப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு சோர்வு வந்துடும், என்னடா இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்திருக்கோம், நம்ம இப்படி உட்கார மாதிரி இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னங்க சார்? அவங்க லைஃப் எப்படி வச்சுக்கலாம் நீங்க சொல்றீங்க?
1: ரிட்டையர் ஆனவங்க நல்லா உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க, தினம் வாக்கிங் போங்க.
0: சரிங்க சார்,
1: நான் ஒரு 5-6 பேர்த்துல இதை சொல்லியிருக்கேன், தினம் வாக்கிங் போகும் மறந்துடாதீங்க, எல்லா நேரமும் வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஸ்க் உண்டாகும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போங்க. ஒண்ணுமே இல்லையா, சைக்கிள்யாவது ஓட்டுங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க.
0: சரிங்க சார், அதாவது உடம்ப பாத்துக்கணும்னு சொல்றீங்க, ரிட்டையர் ஆனாலும் சரி பிரிஸ்கா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றீங்க. சரிங்க சார். சார், நீங்க ஓ நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சார் நீங்க சொல்ல விரும்புறீங்க? இவர் என் வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, இவர் என் லைஃப்ல மறக்க முடியாது, நான் கஷ்டப்படுற நேரத்துல எனக்கு வந்து உதவி செஞ்சாரு அப்படின்னு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நம்பர் யாரா இருக்காங்களா?
1: நிறைய நண்பர்கள் இருக்காங்க,
0: யாரா ஒருத்தவர் சொல்லுங்க சார்.
1: என்னுடைய கஷ்ட காலத்துல எல்லாம் பண உதவி கொடுத்து பண்ணிருக்காரு.
0: யாருங்க சார்?
1: யாரு? மிஸ்டர் கோவிந்தராஜன் ஒருத்தர் ஃப்ரெண்டு, மணமரில் இருந்தவங்களும் பண்ணிருக்காங்க. மணமரில் இருந்தவங்களும் என்கிட்ட இல்ல மாமியார்ட்ட இருக்கு வாங்கி தர்றேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு ரெண்டையும் சேர்த்து போட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் திருப்பி கொடுக்கும் போது அந்த பணத்தை முதல்ல வட்டி பணத்தை முதல்ல காலி பண்ணிடுவோம், ஏன் பணத்தை பையா கொடுங்க அப்படின்னு சொன்ன ஆள்லாம் இருக்கு.
0: கஷ்ட நேரத்துல உதவி செஞ்சவங்க
1: உதவி பண்ண ஆள்லாம் இருக்காங்க. மணமரில்

0: ரொம்ப பேர் இருக்காங்க.
1: இப்போ அவங்களோட தொடர்பு உண்டு,
0: தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு,
1: நல்லா பேசுறீங்க அவங்களோட. சரிங்க சார்.
0: இப்ப வந்து ஒரு செல்லு வந்ததுனால அந்த தொடர்பு அக்காம இருக்கு சார்.
1: செல்போன் வந்த பிறகு எல்லாத்தையும் பேசிக்கிறீங்க. இப்ப என்ன சார், இப்ப பொழுதுபோக்கு ஏதாவது தியேட்டர் படம் ஏதாவது பார்த்த அனுபவம் உண்டா?
0: டெய்லி நியூஸ் பாப்பேன் சார், நியூஸ் கேட்பேன்
1: சார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்னோக்கி பாக்குறீங்க, நீங்க கண்ட உண்மை, நீங்க அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது இருக்கா?

0: இந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது இருக்கா சார்? பின்னோக்கி பாக்குறீங்க, நம்ம என்னடா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் நம்ம கடந்து வந்தாச்சு, நம்மளோட பள்ளி பருவம் படிப்பு தொடங்கி வேலைக்கு சேர்ந்தீங்க, அப்புறம் திருமணம், குழந்தைகள், ப்ரமோஷன், ரிட்டையர்மெண்ட், இப்ப பேர குழந்தைகள்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய பயணம் வந்துட்டீங்க. இந்த பயணத்துல வந்து நீங்க கண்ட உண்மைகள், உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: உண்மைகள்ங்கிறது ஒண்ணு இல்ல, அனுபவங்கிறது ஜாஸ்தி இருக்கு. பல இடங்களுக்கு போயிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு ஏ மசூதுன்னு சொல்லி கடையில் உள்ள ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா அந்த பழனியில வேலை வாக்கையில எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தோம். பார்க்கும் போது அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரு, ஒரு வருஷம் இருங்க, உங்களுக்கு ஹையர் சொல்லி தந்துறேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு வருஷம் இருந்தோம், அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல சார் ஒரு வருஷம்லாம் இருக்க முடியாது, எங்களால எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால போயிருவோம் அப்படின்னால அங்க படிச்சிருந்தால் அந்த ஹையர் பாஸ் பண்ணிருப்பேன், இப்ப ப்ரமோட் ஆகி போயிருப்பேன். அந்த ஆதங்கம் ஒண்ணு மனசுக்குள்ளேயே இருக்கு. ரெண்டாவது ஃபேமிலி எல்லாம் நல்ல ஒரு சுத்து வட்டாரம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால
0: மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வந்து கட்டாயமா வேணும் உங்களுக்கு இருக்கு சார். இது வரைக்கும் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நல்லா அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி நிறைவா ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு, எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னங்க சார்?
1: எந்த தொழில் செய்தாலும் மன நிறைவோட செய்யணும் ஒன்னு, ரெண்டாவது வந்து குடும்ப சூழ்நிலைய வெளியே கொண்டு போக கூடாது ரெண்டு, மூணாவது வந்து நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே அரவணைச்சு போகக்கூடிய தன்மை வரணும்.
0: குடும்பமே ஒரு கோயில், குடும்பமே ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை வந்து நல்லா பாத்துக்கணும்னு சொல்றீங்க சார். உங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு சொன்னீங்க, பொண்ணு ஏதோ அமெரிக்கால இருக்கிறதாக சொன்னீங்க, அப்புறம் வெளிநாடு அமெரிக்கா மாதிரி வெளிநாடு போன அனுபவம் உண்டா? அதுல நீங்க சந்திச்ச விஷயங்கள் என்னங்க சார்?
1: வெளிநாடு போயிருக்கோம் சார்.
0: எங்கங்க சார் போயிருக்கீங்க?
1: அமெரிக்கா தான் போனோம், வேற போனது இல்ல. அமெரிக்காவில வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போய், கலிபோர்னியா போய், நல்லா இருக்கு. ரெண்டாவது தடவை என் மிஸ்ஸஸ் மூணு தடவை போயிருக்காங்க, நான் ரெண்டு தடவை தான் போயிருக்கேன்.
0: நம்ம இந்தியால எங்கெங்க டூர் மார்க் போயிருக்க அனுபவம்?
1: புனே பக்கத்துல சீரடின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப வற்புறுத்தல் பேர்ல அந்த சீரடி போனோம். சீரடி பாபா இருக்கிற கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டூர் மாதிரி புறப்பட்டு போனோம் சார். நல்லா அந்த டூர் நல்லா இருந்தது.
0: நல்லதுங்க சார், சீரடி போயிட்டு சந்தோஷமா இருந்தீங்க. சரிங்க சார், சரிங்க சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நீங்கள் செஞ்ச பணி, உங்க குடும்பம், பயணம் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் வானொலி நிலையத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட ஆரோக்கியத்தோட, இன்னும் நல்லா நீ குடும்பத்தை பேணி காத்து, இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வானொலி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நெல்லையப்பன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நிறைவு பெற்றது கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும் 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில்

0: திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இதுதொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உட்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட் டி முஷ்கன் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 19 ஓவரில் 165 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தது. 166 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த கொல்கத்தா அணி 18.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திரைகாணம் கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதல் பாடலாக பொன்மகள் வந்தால் திரைப்படத்திலிருந்து பிருந்தா சிவகுமார் பாடிய பாடல்.

சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

திரைகானம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள், பூஜைக்கு வந்த மலர், வாழ்க்கை படகு, வீர அபிமன்யு, அவனா இவன், பனித்திரை, நிச்சய தாம்பூலம், சாந்தி, சபாஷ் மாப்பிள்ளை, குமார ராஜா, என்னைப்பார், பாசமலர், பாக்கியலட்சுமி, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்,

0: இரவின் மடியில் நிகழ்ச்சிகள் இதுவரை பாட்டு பாடவா, கங்கைக்கரை பாட்டு ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं वैष्णवी। पश्चिम बंगाल, असम,

அடுத்து நாம் கேட்கவிருப்பது நிறைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் இடம்பெறுவது கர்ணன், 1000 ரூபாய், காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலி விழா வருவது கர்ணன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் காசேதான் கடவுளடா, வெள்ளி விழா, கருந்தேள் கண்ணாயிரம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் ஒலிப்பது காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள்.

காசேதான் கடவுளடா படத்திலிருந்து ஒலித்த பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, கோவை சவுந்தரராஜன், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து வெள்ளி விழா படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த வெள்ளி விழா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கருந்தேள் கண்ணாயிரம் படத்திலிருந்து பாடல்கள்.

போய் குதிரை ஏறலாம், காலை கட்டி விட்டு துள்ளி துள்ளி ஆடலாம். பொங்கல் என்ன எல்லாருக்கும் ஆசைதான், ஒரு புதுமை கண்டா போவது என்ன காசுதான். பொங்கல் கல்யாணத்தில் போய் குதிரை ஏற

0: பூந்தமல்லியல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி அவ போறவ நல்லாலே
1: வந்தே.

0: பொண்டாட்டி நல்லாத்தா கண்ணு நல்லா
1: புருஷன் கூட நல்லாத்தா என்ன நல்லா
2: கசும்பம்மா தூயம்பா கசும்பம்மா தூயம்பா.

தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்னங்கடா நகத்தை தாக்கடா தக்ன

தாத்தை கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் தாத்தை கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் தாத்தை கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம் தாத்தை கண்ணதாக்கிறதுக்கு தாக்கலாம்.

ஜன்னதாக்கிருத்துக்கு தாக்கான் தாத்தை ஜன்ன ஜன்னதாக்கிருத்துக்கு தாக்கான் தாத்தை ஜன்ன ஜன்னதாக்கிருத்துக்கு தாக்கான் தாத்தை ஜன்ன ஜன்னதாக்கிருத்துக்கு தாக்கான்

கணனக தனகனதா தாக திரிக்கிட்டு தன கேள் நக்க தின தக்க திரிக்கிட்டு தென்னா கேள் தன தக்கல்விடா.

கிடந்து கத்திரா கிழந்து கிட்ட கதை கெதுக்கிட்டு தாத்தா தாத்தி தாகேனா.

கிடந்த கட்டும் கிட்டத்தக்கதா தகட்டதா தென்கத் தரை கட்டுதா தென்கத் தரை கட்டுதா தென்கத் தரை கட்டுதா.

நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்னா நா தென் தென்

கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந்த கடந

கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா கதா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: தொடர்வது
2: பொங்கும் மங்கலம். GK ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: முதலில் பரிதான மிச்சித்தே, பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டசாப்பு தாளம்.